0: கேட்டுள்ளார் இது ரேடி சாரம் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவனை இந்த மொயிலஞ்சி பேரி காரியக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நிறைய சுவாகத்த ஸ்ரோத்ருங்களே. நாளை விஸ்வ தம்பாக்கு ரஹித நாள். பிரதி வருஷம் மே 31 விஸ்வ தம்பாக்கு ரஹித தினான்ட்டு சென்று ஆச்சரணை ஆக்குறாரு. தம்பாக்கு சேவனர் விருத்த ஜாகிரதி மூடி சகுபேனாயிட்டு பிரதி வருஷம் இந்நாள் புத்திய புத்தியோ தீமுரொட்டுகு விஸ்வதாதிந்த இந்நாள் டே ஆச்சரணை கூட ஆக்குறாரு. விஸ்வ தம்பாக்கு ரஹித நாள்டோ தம்பாக்கு சேவனரே அதில் நின்றுத்த ஆவுரங்கத்தோ ஹானிகாரக அதில் துஷ்பரிணாம இது ஆல்மாரில் ஒரு ஜாகிரதி முடிசகுபேனாயிட்டு ஆ தம்பாக்கு சேவனரே ஆயத்தர கொரடியாக்குபேனாயிட்டு விஸ்வ ஆரோக்கிய சமஸ்தரே நேத்ருத்தத்தில் ஈ நாள்டோ ஜாகிரதிக மட்டத்தில் ஆச்சரணை ஆக்கிறாரு. சிகரெட் ஐட்டிக்கும் அதே போலமே தம்பாக்கு உற்பத்தங்க சேரிய போல தம்பாக்கு சேவனில் நின்றுத்து உண்டாவரோ ஆரோக்கியத்தை அபாயத்தை பக்கே ஆல்மாரில் அறிவு முடிசுரோ அதுக்கு சம்பந்தப்பட்டது சிக்ஷனை கொடுக்குறோம். இது விஸ்வ தம்பாக்கு விரோதி நாள்டோ உத்தேச கூட ஆயிட்டுக்கிற ஆ தம்பாக்குற பலக்கிற விருத்த கிரம கைகொள்ளோகு சர்க்காரங்க சம்ஸ்தங்க பின ஆல்மாரிலு ஒரு உத்தேஜிசரே செலவாயிட்டு கூட இந்நாள்டோ ஆச்சரணை ஆக்குறாரு. 1987 விஸ்வ ஆரோக்கிய சம்ஸ்த சதஸ்ய ராஷ்டிரத்தில் நின்றுத்து விஸ்வ தம்பாக்கு ரஹித நாள்டோ ஃபர்ஸ்ட் பாரிக்கு ஆச்சரணை கூட ஆக்குறு. அல்லாண்டு 1988 ஏப்ரல் 7 கூட விஸ்வ தூமபான நிஷேத தினாச்சந்து கரை கூட கொடுக்குறோம். 1988 ஒரு நிர்ணயத்தை கூட அங்கீகரிச்சுறாரு. பிரதி வருஷம் மே 31 விஸ்வ தம்பாக்கு ரஹித நாளுன்ட்டு ஆச்சரணை ஆக்குனுச்சந்து கரை கூட கொடுக்குறாரு. ஆரோக்கிய பின ஆரோக்கியகர ஜீவன இது பவிஷ்யத்தை பீழிகிரோ ரக்ஷிசுகுபேனாயிட்டு இ நாளுக்கு ஒரு மகத்துவம் கொடுக்கணுச்சந்து விஸ்வ ஆரோக்கிய சம்ஸ்தை கூட கரை கொடுக்குறோம். தம்பாக்கு சேவனரோ துஷ்சட்டத்துக்கு தாசராயிட்டு விஸ்வத்தில் பிரதி வருஷம் சுமார் 80 லாக்கு ஆல்மாறு மறுச்சொண்டுள்ளார் சென்று கொரியா வரதிங்க கூட செல்று பாரதத்தில் 13 லாக்கரண்டு யாரா ஆல்மாறு தம்பாக்குரு துஷ்பரிணாமத்துக்கு பலியாயின்ட்டுள்ளாரு. யுவ பீழிகே இ தம்பாக்குரு துஷ்சட்டத்துக்கு பூல்டெதிரே தடையிறோ ஒரு சவால் கூட ஆயித்தீங்கு. இப்பறத்துக்கு இ துஷ்சட்டத்துக்கு உலகாயங்களோ அங்களை பருத்து கொண்டது கூட வெள்ள ஒரு சவால் கூட ஆயித்திக்கிற இப்பத்த காலத்தில் இங்கிந்த ஒரு சட்டத்துக்கு அதுத்தரமா பாலக்காரு கூட உலகாயின்ட்டுள்ளார் சொல்றேங்கத்தோ ஒரு சத்தையிட்டிக்கிற தப்பு கொடுக்குறேங்கத்தோ கொரிய ஜாகிராத்துங்கள் நின்றது கூட அதுமல்லாண்டு கொரிய செலிபிரேட்டரிங்களே அனுக்கரணை ஆக்குறதிலும் கொண்டுத்து பேரே பேர காரணத்தில் நின்றுத்து தூமபானத்தை சட்ட அண்டியோன்ட்டு அநேக பேர பேர ரீதிய ஆரோக்கிய ஆர்த்திக சமஸ்தைக்கு கூட அதுத்தரம பாலக்காரு உலகாயின்ட்டுள்ளார். ஒத்தட கொரடியாக்கு தூமபான சககாரி அதில் நின்றுத்து சந்தோல ஜாஸ்தியாவரும் தைரிய பண்டு சொல்றேங்கத்தோ தப்பு கல்பனைங்க ஆல்மாரில் மூடிட்டுள்ளது கூட துரதிருஷ்டக்கர. பீடிஐடிக்கு சிகரெட் ஐட்டிக்கு குட்கா ஐட்டிக்கு ஜர்தா ஐட்டிக்கு நஷ் ஐட்டிக்கு ஹுக்கா ஐட்டிக்கு இங்கே பேர பேர ரீதியில் கூட தம்பாக்கு உற்பத்தோ சேவிசிறாரு. தம்பாக்குள் உள்ளங்கத்தோ 100 விஷக்காரக பின் எல்வோ கேன்சர் காரக ராசாயனிக்கங்க அது நாங்களை சுவாசகோஷத்தில் நின்றுத்து அது சுவாசகோஷத்தை கேன்சர் நாவுடு கேன்சர் தொண்டரை கேன்சர் சுவாசகோஷத்தை சோங்கு சம இங்கே பேர குணப்படிசோகு சாத்திய இல்லாதங்கத்தோ பயங்கர ரோகத்துக்கு கூட காரணம் ஐத்து போண்டு. அது கொண்டு தம்பாக்கு நியந்திரணத்துக்கு பேனாயிட்டு கேந்திர பின்ன ராஜ்ய சர்க்காரங்க பெரபேர ரீதியில் உள்ளங்கத்த யோஜனைகளும் ஹம்யங்கும் ஆல்மாரடோ இ சட்டத்தில் நின்றுத்து பர்த்து கொமண்டதே பெல்லோரு சவால் கூட ஐதிக்கிற சார்வஜனிக ஜாக சொராக்கிற ஜாகலும் ஷாலை லைட்டுக்கு காலேஜ் லைட்டுக்கு ரயில் ஐட்டுக்கு பஸ் ஐட்டுக்கு இங்கே விமான நிலதானத்திலும் கூட இ கட்டுநிட்டாயிட்டு தூமபான நியந்திரணம் கூட ஆக்கின்றுள்ளாரு. ஆ மூலக்க பரியாய தூமபானத்தில் நின்றுத்து 1000 ஆல்மாரடு கூட ரட்சிசி ஒன்றுள்ளார் சொல்றது கூட ஒரு சைடில் சமாதான தண்டங்கத்தோ ஒரு விசார. ராஜ்யத்தோ எல்லா ஜில்லா ஆஸ்பத்திரிகளும் தம்பாக்கு வியசனமுக்த கேந்திரத்தை கூட ஸ்தாபிசி ஒன்றுள்ளாரு. வைய்திக பின் கௌட்டும்பிக ஆப்த சமாலோசனை கூட கொடுத்துள்ளாரு. சார்வஜனிகமாரு இ கேந்திரத்தில் கிட்டியொன்றுள்ளங்கத்தோ ஆரோக்கிய சேவையரு கூட படிஞ்சோல தூரவாணி மூலக்க கூட ஆப்த சமாலோசனை கொடுக்குறாரு. ஸ்வயம் பிரேரித்தமாயிட்டும் இ தூமபானத்தை சட்டத்தோ புடோகு பயசு ஒன்றுள்ளங்கு கூட இது ஒரு சுவர்ண அவகாசம் கூட ஐத்துண்டு. தம்பாக்கு நியந்திரண காயதே பின அநேக யோஜனங்க ஜாரிலிந்தெங்கும் தம்பாக்கு சேவனரு பிரமாண கொரடியாயின்ல சொல்றது கூட ஒரு சைடில் ஆதங்ககாரி விசார. சர்க்கார சர்க்காரேத்தர சங்க சம்ஸ்தங்க மனோ வைத்தியமாரு சிக்ஷண சம்ஸ்தங்க ஆப்த சமாலோசகமார் எல்லாரும் ஒட்டாயிட்டு சிரமிசியங்க இ தம்பாக்கு முக்த கிராம தம்பாக்கு முக்த நகர குடும்ப நிர்மாண அசாத்தியம் கண்டித்துமாயிட்டும் அல்ல. நங்களை ஆரோக்கிய காப்பாடுற ஒட்டிகே குடும்பத்தங்களும் இ சட்டத்தில் நின்றுத்து தூர பைக்கிற உத்தேசத்தில் நின்றுத்தும் தம்பாக்குரு சட்டத்துக்கு ஒழகாயிட்டுள்ளங்க தம்பாக்கு ரஹித நாள் டண்டாயங்கும் இ சட்டத்தோ புடகுல்ல பண தொடனாவரும் இதுக்கு சம்பந்தப்பட்டது கொரியா விசாரங்க கூட நாங்கள் ஒட்டிக்க முன்று சோலிடாரிட்டி யூத் மூமெண்ட் ഇതിരെ അധ്യക്ഷായിട്ടുള്ള തഫ്ലീലിയു അയാളുടെ പലക്കങ്ങ് ഇപ്പൊ കേട്ടോ ബർവാ.
1: ഒരു മിനിസ്ട്രി ഓഫ് യൂത്ത് അഫയേഴ്സ് ആൻഡ് സ്പോർട്സ് ഉണ്ട്, ഒരു സച്ചിവാലയം ഉണ്ട്. അപ്പോൾ ആ സച്ചിവാലയത്ത് ഞങ്ങൾക്ക് നാഷണൽ യൂത്ത് പോളിസി ഉണ്ടാക്കുക, NYP ഉണ്ട്. ഇപ്പോൾ റീസെൻ്റായിട്ട് പുറത്തെടുത്ത് വന്നതായ 2021 നാഷണൽ യൂത്ത് പോളിസി ഏപ്രിൽ പുറത്ത് വന്നത്. അപ്പോൾ അതിൽ ഇങ്ങനെ യൂത്ത് കൈത്ത് എന്തിനാക്ക ഒരു ഡീറ്റെയിൽഡ് റോഡ് മാപ്പ് റെഡി ആക്കിയാർ. ആ അതിൽ ചൊല്ലത് എങ്ങനെ ഒരു 5 പ്രയോറിറ്റി ഏരിയ ഉണ്ട്. ആ ഏരിയത്തിൽ സ്വറാക്കുന്നു എന്തൊക്കെ ചെന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ഞങ്ങളെ യൂത്ത് ഞങ്ങളുടെ യുവ സമ്പന്നമുള്ള എന്നുണ്ട് അതിലെ മുന്നോട് കുമ്പറക്കും. 5 ഏരിയ ചെന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ഒന്നാമത്തെ എഡ്യൂക്കേഷൻ വിദ്യാഭ്യാസ, അതിൽ ഞങ്ങളെ യൂത്ത് യാറ് മുന്നോട് കൊമ്പറക്കും. വേറെ അക്കാഡമിക് ആയിട്ട് അങ്ങ് നോളജ് എടുത്തമ്മയാവില്ലേ, വേറെ എന്തെല്ലാം നോളജ് ഉണ്ട് അതെല്ലാം എടുത്തിട്ട് അങ്ങനെ അങ്ങ് റെഡിയാക്കും. ഈ ദേശത്തെ പ്രഗതിക്കായിട്ട് അങ്ങ് എന്തെല്ലാം കൊടുക്ക സാധ്യതയുണ്ട് ആ ടൈപ്പിൽ അങ്ങനെ റെഡിയാക്കും ചൊല്ലിട്ട് ആ പോലീസിലുള്ളത്. അതേ പോലീസി ആയിട്ടേക്ക് സോളിഡാരിറ്റി യൂത്ത് മൂവ്മെന്റ് ചെയ്ത് രണ്ടാമത്തെ ഇത് പോലീസി എന്താണെങ്കിൽ ഒരു യൂത്ത് ഡെവലപ്മെന്റ്, യൂത്ത് ലീഡർഷിപ്പ് പിന്നെ ഡെവലപ്മെന്റ് ചെന്നത്. ഈ യൂത്ത് ഫേസ് ആക്കുക ചെമ്മ സവാലിക്കർ എവിടെയാണെങ്കിലേ ഈ സമാജത്തിൽ ചെമ്മ ഫേസ് ആക്കുക സവാൽ. അപ്പൊ ഇതിലെല്ലാം എങ്ങനെ എതിർസ ഉടനെ യൂത്ത് അങ്ങ് മൈഗ്രേറ്റ് ആവാൻ വേറെ കൺട്രിക്ക് പോകണ്ട ഉടനെ എന്തായാലും ഒന്ന് ആക്കേണ്ടത് കണ്ടിട്ടായി ഒരു നെൽബീത്തിൽ ചേക്കറ പോലത്തെ ഒരു സൊസൈറ്റി ഉണ്ടാക്കരുത്, അങ്ങനത്തെ കാര്യക്രമം ആക്കണം ചെന്ന് ഞങ്ങളെ കേന്ദ്ര സർക്കാരിന്റെ സച്ചിവാലയ ഈ NYP ചെല്ലർ. അതേ സൊറായിട്ടേക്ക് സോലിഡാരിറ്റി യൂത്ത് മൂവ്മെന്റ് ആക്കുവപ്പുണ്ട്. മൂന്നാമത്തെ പോയിന്റ് എന്താ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ എംപ്ലോയ്മെന്റ് പിന്നെ ആന്റർപ്രീനർഷിപ്പ് ഉണ്ട്, ഉദ്യോഗ പിന്നെ ഉദ്യമ കൗശല. ഈ വലിയ സമസ്യ അത് എനിക്ക് ഏത് ഈ ഉദ്യോഗ നിരുദ്യോഗ ചെല്ലരുത്. അപ്പൊ അതേ ചൊന്നോട് തിരിച്ചെമ്മയാവല്ലേ. അപ്പൊ യൂത്തിൽ എന്തെല്ലാം അവകാശം ഉണ്ട് അങ്ങനെ നോക്കിട്ട് അങ്ങ് ഉദ്യോഗം ഉണ്ടാക്കുന്ന പോലെ ഇല്ലെങ്കിൽ അങ്ങനെ എന്തെങ്കിലും ഒരു ബിസിനസ് തുടങ്ങുന്ന പോലെ ഇങ്ങനത്തെ ഒരു അവകാശത്തെ മുട്ട ഞങ്ങൾ യൂത്തിന് കൊമ്മണ്ട പോലെ ആക്കണം. ഹെൽത്ത് ആൻഡ് ഫിറ്റ്നസ് നിങ്ങൾക്കൊന്നും ഏതൊക്കെ എത്ര ഇമ്പോർട്ടൻ്റ് വേറെ പൈസ മേമയാവില്ലേ. ഒരു ആരോഗ്യകര സമാജം യൂത്ത് ആരോഗ്യകരമായിട്ട് മാത്ര ആരോഗ്യകര ഒരു ഒരു രാഷ്ട്ര നിർമ്മാണം സാധ്യ. ഞങ്ങൾ ഓൾ ഇന്ത്യ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് മെഡിക്കൽ സയൻസസ് ഉണ്ട്, അതൊരു റിപ്പോർട്ട് തന്നിട്ട് മുന്നാമത്തെ പോലെ ഒരു റിപ്പോർട്ട് തന്നിട്ട് ആ റിപ്പോർട്ടിൽ അത് ചെല്ലു ഈ ദേശത്തെ 8 കോടി ആൾ 5 കോടി ആൾമാർ കെനബീസ് ചെല്ലൊരു ഒരു മാദക വ്യസനം അത് യൂസാക്കിയോണ്ടുള്ളാറുണ്ട്. അതിന് ബലിയായിരാർ 8.5 ലക്ഷത്തിൽ ആൾമാർ ഈ ഇഞ്ചക്ഷൻ പോലെ തന്നെ കാണുക. എന്റെ ഇവിടെ മാദക വ്യസനത്തെ ഫോട്ടോ പറമ്മ ഇല്ലെ വീഡിയോ കാണുമ്പോ ഇഞ്ചക്ഷൻ കൊടുത്തു ഒരു നമ്മ നശക്ക് പോണ്ട പോലത്തെ ഞങ്ങൾക്ക് കാണുക. അങ്ങനത്തെ സാധനം 8.5 ലക്ഷം ആൾമാർ അത് വലിയ ചൊല്ലു ഒരു റിപ്പോർട്ട് തണ്ടത്. അതല്ലാണ്ട് സുമാറ് 7 കോടി ഒരു 30 കോടി ആൾമാർ ഈ മദ്യ ഇങ്ങനത്തെല്ലാം ഉണ്ടല്ലേ ഇങ്ങനത്തതിൽ അങ്ങനെ നെമ്മതി കാണുക ഭയസ്യം ഉണ്ടാറുണ്ട് ഇങ്ങനത്തെ റിപ്പോർട്ട് തണ്ട്. അപ്പൊ ഇത് എത്ര ഡേഞ്ചറസ് നോക്കൂ ചെന്നിട്ട് ഈ ദേശം ഇങ്ങനത്തെ ചെന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ഈ ദേശത്തിൽ 140 കോടി ജനസംഖ്യ പ്ലസ് മുമ്പുണ്ട്. 140 കോടി ജനസംഖ്യയിൽ 100 കോടി എത്ര ആറുള്ളവർ കേട്ടിട്ടായെങ്കിൽ ഈ 40 വർഷ കീഴിൽ ബാലക്കാർ യുവാക്കന്മാർ. അപ്പൊ നിങ്ങൾ 100 കോടി എത്ര ആൾമാർ ഈ ഇതിക്ക് എൻട്രായിട്ടായെങ്കിൽ മാദക വ്യസനത്തിക്ക് എൻട്രായി എന്തൊരു അവസ്ഥ ചെന്നിട്ടെങ്കിൽ ഭാരി സ്പീഡിൽ ചെന്നിട്ടെങ്കിൽ ഭാരി ഒരു സ്പീഡിൽ ഈ മാദക വ്യസന സ്പ്രെഡ് ആയിട്ടുണ്ട്. അതൊക്കെ കാരണമുണ്ട് ഈ നമ്മൾ ഇന്ത്യ ചൊല്ലത് എങ്ങനെ ചെന്നിട്ടെങ്കിൽ ഒരു ഒരു ഈ വിഷയത്തിൽ ഇത് ഈ മാദക വ്യസന ഇല്ലെങ്കിൽ മാദക ദ്രവ്യ സാഗാട്ട ചിലരല്ല ഈ വിഷയത്തിൽ ഞങ്ങളെ കൺട്രി എങ്ങനെ ചെന്നിട്ടെങ്കിൽ ഒരു സാൻഡ്വിച്ച് പോലെ ഒരു സൈഡില് പാകിസ്ഥാന അഫ്ഗാനിസ്ഥാന ഇറാൻ ഇതിൽ ഞങ്ങൾ ഗോൾഡൻ ക്രിസന്റ് ചൊല്ലറ ഈ ബംഗാറോ മാദണ്ട് പരിചന്ദ്രത്തെ പേര് இன்னொரு சைடில் நாங்கள் இப்பர் சைடில் கோல்டன் ட்ரையாங்கல் சிந்த் பங்காரு திரிபுஜா திரிகோணம் இதெல்லாம் செல்லாம். இப்போ அதில் தாய்லாண்டு மயன்மார் லாவோஸு வியட்நாமு ஈஜெண்ட் பிளேஸ் பண்ணு ஈஜெண்ட் பிளேஸில் நீங்கள் ஓபியம் சொல்கிற சாமான் ஹையஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிற ஜாகாயிட்டிக்கு இது வேர்ல்டில் பஞ்சாப் ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேஷ் ஈ சைடில் சிக்கிம் மிசோராம் அஸ்ஸாம் மணிப்பூர் ഈ ജെൻഡും ഒന്ന് ഗോൾഡൻ ക്രസൻറ്റും ഇനൊന്ന് ഗോൾഡൻ ട്രയാങ്കിളും മുട്ട മുട്ടയിൽ ഉള്ളത് ആ ജാഗയ്ക്ക് എൻട്രി അവർ ചെയ്ത് അന്നത്തെ കീവർക്ക് ചെമ്മ നേരെ വേണ്ട എവിടെ ഈ നോർത്ത് ഇന്ത്യ എന്നുള്ള ജാഗ ഔട്ട് നിങ്ങളെ ഞങ്ങളെ ഉത്തര ബാലിക്ക് വരക്ക് അത് ചെമ്മ നേരെ വേണ്ട ഞങ്ങൾ ഈ ജൂൺ ഞങ്ങളെ കഴിഞ്ഞ ജൂണിലു ഇന്റർനാഷണൽ ഡ്രഗ് അതൊരു വിരോധി ദിനമായിട്ട് ആചരണ ആക്കുക ജൂണിലു. അപ്പം ആ ടൈമിൽ ഞങ്ങളിവിടെ മൈക്കാലത്തെ പോലീസ് രംഗെന്താക്കിയാറ് ഈ അങ്ങ് പിടിച്ച് ഡ്രഗ്സ് ഗാഞ്ച അഫീം ഹെറോയിൻ എല്ലാം എന്നുണ്ടാ അതിനെല്ലാം ഒന്ന് ഡെസ്ട്രോയ് ആക്കുക പ്രോഗ്രാം ആക്കിയാറ് നിങ്ങൾക്ക് ഷോക്കോ കേട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ സുമാർ 600 kg എത്ര ഗാഞ്ച 200 g എത്ര ഹെറോയിൻ അങ്ങ് നാശാക്കി അവിടെ ഇത് നിങ്ങളെ കയ്യിൽ കിട്ടിയത് ഇനി കിട്ടാത്തത് എത്ര ഉണ്ടോ അത് വേണ്ടി എത്ര രണ്ട് കൂട്ടി മൂന്ന് കൂട്ടി ഇങ്ങനെയുള്ള വേണ്ട ഇത്ര വലിയ ബിസിനസ് ആക്കുമ്പോൾ അത് അത് അങ്ങനെ ആ ബിസിനസ് സക്സസ് ആകും വേറെ വേറെ വേറെ വേറെ റൂട്ട് തേടിത്ത് നിങ്ങളെ ഒത്തിരി ബായിൽ നിങ്ങളെ മക്കളെ മുട്ടങ്ങ് വന്നിട്ട് എത്തും ചെമ്മനാരം വേണ്ട നിങ്ങൾ ജാഗ്രതാക്കില്ലേ അത്രയും ബാനക്കായിട്ട് കയറി ഈ സിസ്റ്റം. പിന്നെ ഇതിലൊരു വലിയൊരു ഇതിന് റെപ്പിഡിയായിട്ടാ ഇപ്പൊ കുടിക്കിറാർ നിങ്ങൾക്ക് മണമൺ നിങ്ങൾ അങ്ങനെ കണ്ടുപിടിക്കാം സിഗരറ്റ് വലിക്കിറാർ നിങ്ങൾക്ക് സ്മെൽ അങ്ങനെ അതേപോലെ ചോക്ലേറ്റ് എന്ത് തിന്നാൻ ടൈം നിങ്ങൾക്ക് പിടിയാറ് ഈ ഗാഞ്ച അങ്ങനല്ല എനിക്ക് മണമേ ഇല്ലേ അങ്ങനെ എടുത്ത് നിങ്ങൾക്ക് പിടിയാവില്ലേ അങ്ങനെ എപ്പോ അങ്ങനെ വയലന്റ് സ്റ്റേജിക്ക് അത് എടുത്ത് എടുത്ത് എടുത്ത് 25 ഇങ്ങനെയുള്ള കഴിഞ്ഞിട്ടാകുമ്പോൾ അത് കിട്ടാത്തപ്പം അങ്ങ് വയലന്റ് ആവറാറ് അപ്പഴേ പിടിയാവർ നിങ്ങൾക്ക് നീ നമുക്ക് പോയാറുണ്ട് അത്ര ഭയാനക്കായിട്ട് കയറി ഈ മാതക വ്യസന ഇത് കൊണ്ടൊരു നഷ്ടം ഇതല്ല എല്ലാത്തും നഷ്ടമേ അങ്ങനെ ജോബ് പോണില്ലേ അങ്ങനെ ജോബ് പോയില്ലേ ഫാമിലി പ്രോബ്ലം സൊസൈറ്റിയിൽ അങ്ങ് സെപ്പറേറ്റ് ആവറാറ് ലീഗൽ ഇഷ്യൂസ് ആവറ് അങ്ങ് ക്രൈമാക്കോ തുടങ്ങാറ് ഞങ്ങൾ ഒരു 3 മുന്നല്ലോ എന്നെ പോയ യൂണിവേഴ്സിറ്റി അങ്ങ് ഈ ദക്ഷിണ കന്നഡ ഉടുപ്പി കാസർഗോഡ് ഈ ഏരിയത്തെ പ്രിൻസിപ്പൽ സ്കൂൾ പ്രിൻസിപ്പൽമാരെല്ലാം വിളിച്ചിട്ട് ഒരു പ്രോഗ്രാം ആക്കിയ ഈ മാതക വ്യസനത്തെ എങ്ങനെ സ്കൂളുകളെ എൻട്രർ മക്കളെല്ലാം എങ്ങനെ വന്നുകൊണ്ട് ചെയ്ത് സ്റ്റുഡൻസിൽ. അപ്പൊ അവിടെ അപ്പത്തെ എസ് പി ആയിട്ട് ഇന്ന് ഭൂഷൺ ബോർസ് ചെല്ലത് നിങ്ങ മക്കളെ കൊടുക്കൊരു പോക്കറ്റ് മണി എന്നുണ്ട അതിനായിട്ടേക്ക് ഇതിന് നൂലാണ് നിങ്ങൾ ഭാവനയ്ക്ക് പോക്കറ്റ് മണി കൊടുക്കറ നിങ്ങൾ അങ്ങനെ മേല് നോക്കില്ലേ എന്തോ നിഗമിക്കില്ലേ അതുകൊണ്ട് തട്ടിക്കറി ഈ ഈ ഒരു മാദകദ്രവ്യ അങ്ങ് സ്ലോലി അത് എൻട്രി ആവുക ഫസ്റ്റ് അങ്ങ് സിഗരറ്റ് വലിക്കറ ഒരു മജത്ത് കയ്ത്ത് ഒരു കൊസ്റ്റ് അങ്ങ് എന്നാ സിഗരറ്റിൽ ഇന്നും ഒരു ഒരു ഒരു ഇടുക്കിട്ട് വിസ്യല്ല എല്ലാവരും വലിക്കറ സിഗരറ്റ് നാമും വലിക്കറ അത് മെല്ലെ മെല്ലെ എന്തിനാവും നിങ്ങളെ സിഗരറ്റ് തമ്പാക്ക് എന്തുണ്ട് ആ തമ്പാക്ക് മെല്ലെ മെല്ലെ മെല്ലെ മെല്ലെ നിങ്ങൾ അതിരെ എടുത്തിട്ട് അതിൽ ഒഴുക ഗാഞ്ച മാ ഇന്നൊന്ന എൻട്രി ആവറത് സ്ലോലി നിങ്ങൾ അധികം ഡെവലപ്പ് ആവറാറ് മുന്നേറ്റ ഒരു റിപ്പോർട്ട് എന്താ ചെയ്തിരുന്നത് ഞങ്ങള് സേവിയർ കോളേജ് മുംബൈ ഒരു ഒരു റിപ്പോർട്ട് എടുക്കറ് അത് ചിലത് 20 കീഴ്രംഗുണ്ടല്ലേ അങ്ങ 80% അങ്ങനെ പോപ്പുലേഷൻ്റെ ടോട്ടൽ പോപ്പുലേഷൻ്റെ 80% ആൾമാർ ഈ ആൽക്കോഹോൾക്ക് അഡിക്റ്റ് ആയിരാറുണ്ട് ഞങ്ങൾക്ക് കൊണ്ടു പോലെ എല്ലാ കെടുക്കൊരു മൂല ഏത് കണ്ടെങ്കിൽ മദ്യ ഒന്നുകു ഒന്ന് ഒന്നുകൊന്ന് ആയും പോണ്ടു ഞങ്ങൾ നിഗാവച്ചില്ലെന്ന്
2: കണ്ടിട്ടായെങ്കിൽ
1: ഇത് നിങ്ങളെ രാഷ്ട്രീയ ഭദ്രതക്കും പ്രോബ്ലം நீங்கள் எக்கனாமிக் குரோத்துக்கும் ப்ராப்ளம், எல்லா விஷயம் நீங்கள் நம்மதி இல்லை, நீங்கள் சமாஜத்தில் நம்மதிக்கு சான்சஸ்ஸே இல்லை. இப்போ நீங்கள் நேர உத்துலு நீங்கள் நேர முட்டாரும் ஒரு யுவக்கா ஒரு வித்தியார்த்தி ஆறும் மாதக்க வசனத்துக்கு உலகா இராச்சந்தனுக்கு பிடிக்கிட்டு கண்டேன்ட்டாங்க. நம்ம அவட பாஹ்ய கனெக்ஷன் வந்துண்டா அது ஸ்டாப் ஆக்கோ பிரயத்னாக்கணும். அதெல்லாம்ட்டு நாங்கள் செம்மை கவுன்சிலிங் சென்டர் உண்டு, சலஹா கேந்திரம் எல்லாம் உண்டு. இப்போ சலஹா கேந்திரத்துக்கு அங்கே குட்டியம் போவா, ப்ரைவேட்டும் உண்டு சரக்காரியும் உண்டு. இப்போ ஜெண்டு மொத்தம் அங்கே குட்டியை போயிட்டு அங்கு பராபர் கவுன்சிலிங் ஆக்க. இப்போ நான் கவுன்சிலிங் சொல்லும்போது நாங்கள் மைக்கால் தோர் பெஜ்னோ கவுன்சிலிங் உண்டு, அது ஒரு ஹில்டா ராயப்பன் ஐமன் நடப்பாட்டுறது ஐமன் மட்டும் செம்மையத்தை கேஸ் பண்ணு கும்மா அப்பமாரு புல்பிட்டு மாண்டவர் எங்கனாங்க எங்கனாங்க. நாங்கள் மக்கள் நீங்க பச்சவாக்கோரும் நண்ட மக்கள் நானும் பெற்று நோனும் நண்ட வைத்து நான் ஒன்று வச்சுட்டு இத்தனை பையாக்க நண்ட நோனும் அதுக்கு எடுத்து நண்பர் நீங்க நான் கொள்றேன்ட்டு சொல்றான்ட்டு நக்கு எந்த நக்கு எந்துக்கு சேர்க்கணும்ட்டு ஐமா கேட்கறேன்ட்டு. ஆம் உம்மாமார் வந்து புல்பிடும்போ நாங்கள் கை தடியல விறக்குறேன்ட்டு ஐமா சொல்ற ஐமா சொல்லு வேற பேர ரூபத்துலாக்குறாரு மக்கா பண்ணிட்டு டாய்லெட்ல பாத்ரூம் கண்ட கட்டில தைக்கிறாரு அவரு இங்க பலிக்கிறாரு இங்க அங்க பிடியாவில்லன்ட்டு எந்திராக்கி உள்ளாரு இங்க பிடியாப்பா ஒரு வர்க்கத்துல காணக்கிட்டல அதுல ஸ்லம் ஏரியத்துல அலமாரி பலத்த ஜனம் கேட்கிறாள் அதனால மக்கள் எல்லாம் அது காண கேட்டு இல்லைன்ட்டாங்க ஹோட்டல் போய் இல்லை கூட போய் அதே போல டேஸ்ட்ல ஆயிட்டு அதுவும் பண்ணது முன்னாள் பியூர் இன்னொருத்த ஸ்டூடெண்ட்டும் பியூரு எல்லாம் கிளீனா நல்ல ஆள் மாறு அங்கே சட்டா நான் படிச்சு போல பாரி ஸ்பீடு ஸ்ப்ரெட் ஆகுறது ஆயிட்டுக்கு அது வெள்ள வரும்போ எல்லாம் போடணும் தானே ஜாலத்தை ஆக்கலன்ட்டு கண்டுட்டாங்க நாஷா கண்டித்தான்.
0: சோத்ருங்களே, இது இண்டத்தோ விஸ்வ தம்பாக்கு ரஹித நாள்டோ பாகமாயிட்டு கொரிய விசாரங்க. தம்பாக்கு நியந்திரண காய்தரு கட்டுநீட்டாயிட்டு பாலிசித்து தம்பாக்கு முக்த பிரதேசத்தை நாங்கள் நிர்மாணம் ஆக்க சொல்றேங்க தோற பழக்க தொட்டுக்கு இண்டத்த காரியக்கிரமத்தை நிப்பாட்டுள்ள கேட்டோண்டிக்கிற இது ரேடியோ சாரங்க 107.8 FM ரங்கு ரங்குரு ஜீவனா.

0: ஆகாது. இத மூச்சு பலனக்கலா நெத்தர கத்துக்கு சையோடு அப்பகே தெய்வத காரணி கெஞ்சின பந்து லோகத்து ஜனக்கு கொத்தாப்பு கட்டு வந்து சாதி
1: முட்டை சாரே பண்டா யானு மாடலேத்தியா என்ன பலனு சையோடா அக்கட்ட பண்ணுத்த சோற்கொடு ஜப்பாய்ச்சினடா யானு கொடந்த மட்டும் கல்யாணம் அக்க பண்ணல
0: யாவி ஜாஸ்தி லாகி வச்சு தாதமல் மிராப்பீரேகே தாதமல் மிராப்பீ ஊருட ஆடு ஆஞ்சுடக்கு நடத்து போயத கத்திச்சு இல்ல கார் பார்த்து போவாரு இத பொண்ணுல வந்துடா எட்டேர் பண்ணதுல சாதி முடியல
1: யாமன் பத்தி
2: Thank you.

கோமல மலைய சமீரே, சமீர் சமீர் மலர் வாரே, தண்டு வாரே கஷ்ட ஆயில மலரு தென் காடமா மச்சு ஏழு தோ பொறுமோள் புற காணியும் ஆயில தைன் ஐக்கத்தான சமக்க கித்தம் பக்தா வாரே. லதா லவங்க பரிசீலன கோமல சாஃப்ட் கோமல மலையா வெஸ்டர்ன் காட்டத்தான் சமீரே வாரே எம்ஜே கஷே மகிர ஊரில் அசாத்து கஷே கிருஷ்ணாச்சே கிருஷ்ணாக்கு எங்கே தக்க கசோ லேப் காட்டும் ஜஸ்ட் எக் ஷோக்கனுக்கு சாகித்யம் முழக்கித்தே கஷே சாகித்யம் கிரியேட் ஜாத்தா கஷே அமை மீனிங் கத்தா சொப்து காணணும் சொப்து காணணும் கஷே கத்தாவும் ஜஸ்ட் டூ எக்ஸாம்பிள்ஸ்.

0: तुम्ही ऐकोना साथ रेडिओ सारंग 107.8 FM रंगरंगाळचिनी आयच्या कोंकणी प्रसारात तुमका समेस्तांक मोगाचो स्वागत.
1: கேட்டுண்டுள்ளார் இது ரேடி சாரங்கும் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன இண்டத்த மொயிலஞ்சி பேரி காரியக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நிறைய சுவாகத. ஸ்ரோத்ருங்களே, நாளே விஸ்வ தம்பாக்கு ரஹித நாள். பிரதி வருஷம் மே 31 விஸ்வ தம்பாக்கு ரஹித தினான்னு சென்று ஆச்சரணை ஆக்குறாரு. தம்பாக்கு சேவனர் விருத்த ஜாகிரதி மூடிசகுபேனாயிட்டு பிரதி வருஷம் இந்நாள் புத்திய புத்திய தீமுரொட்டுகு விஸ்வதாதிந்த இந்நாள் டே ஆச்சரணை கூட ஆக்குறாரு. ವಿಶ್ವ ತಂಬಾಕು ರಹಿತ ನಾಲ್ಡು ತಂಬಾಕು ಸೇವನೆರೆ ಅದ್ರ ನಿಂಡುತ್ತ ಆವರಂಕೆತ್ತು ಹಾನಿಕಾರಕ ಅದರ ದುಷ್ಪರಿಣಾಮ ಇದೆ ಆಲ್ಮಾರ್ಲು ಒಂದು ಜಾಗೃತಿ ಮೂಡಿಸಗುಬೇನಾಯಿಟ್ಟು ಆ ತಂಬಾಕು ಸೇವನೆರೆ ಆಯ್ತರ ಕೊರಡಿ ಹಾಕೋಗುಬೇನಾಯಿಟ್ಟು ವಿಶ್ವ ಆರೋಗ್ಯ ಸಂಸ್ಥೆರೇ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಈ ನಾಲ್ಡು ಜಾಗತಿಕ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಆಚರಣೆ ಆಕರಾರು. ಸಿಗರೇಟ್ ಐಟಿಕ್ಕೂ ಅದೇ ಪೋಲಿಮೆ ತಂಬಾಕು ಉತ್ಪನ್ನ ಸೇರಿಯ ಪೋಲೆ ತಂಬಾಕು ಸೇವನೆಯಲ್ಲಿ ನಿಂಡುತ್ತು ಉಂಡಾವರು ಆರೋಗ್ಯತೆ ಅಪಾಯತೆ ಬಗ್ಗೆ ಆಲ್ಮಾರ್ಲು ಅರಿವು ಮೂಡಿಸರು. ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಶಿಕ್ಷಣ ಕೊಡಕರು. ಇದು ವಿಶ್ವ ತಂಬಾಕು ವಿರೋಧಿ ನಾಲ್ಡು ಉದ್ದೇಶ ಕೂಡ ಇಟ್ಟಿಕ್ರೆ. ಆ ತಂಬಾಕು ಬಳಕೆರ ವಿರುದ್ಧ ಕ್ರಮ ಕೈಗೊಳ್ಳೋಗು ಸರ್ಕಾರಂಗ ಸಂಸ್ಥೆಂಗ ಪಿನ ಆಲ್ಮಾರ್ಲು ಅವರು ಉತ್ತೇಜಿಸರೆ ಸಲುವಾಯಿಟ್ಟು ಕೂಡ ಈ ನಾಲ್ಡು ಆಚರಣೆ ಆಕರಾರು. 1987 ವಿಶ್ವ ಆರೋಗ್ಯ ಸಂಸ್ಥೆ ಸದಸ್ಯ ರಾಷ್ಟ್ರದಲ್ಲಿ ನಿಂಡುತ್ತು ವಿಶ್ವ ತಂಬಾಕು ರಹಿತ ನಾಲ್ಡು ಫಸ್ಟ್ ಬಾರಿಗೆ ಆಚರಣೆ ಕೂಡ ಆಕರೆ. ಅಲ್ಲಾಂಟೆ 1988 ಏಪ್ರಿಲ್ 7 ಕೂಡ ವಿಶ್ವ ಧೂಮಪಾನ ನಿಷೇಧ ದಿನಾಚಂತೆ ಕರೆ ಕೂಡ ಕೊಡುಕರು. 1988 ಅವ್ರ ನಿರ್ಣಯತ್ತು ಕೂಡ ಅಂಗೀಕರಿಸಿರಾರು. ಪ್ರತಿ ವರ್ಷ ಮೇ 31 ಈ ವಿಶ್ವ ತಂಬಾಕು ರಹಿತ ನಾಲ್ಂಟು ಆಚರಣೆ ಆಕುಣಿಚಂತೆ ಕರೆ ಕೂಡ ಕೊಡುಕರಾರೆ. ಆರೋಗ್ಯ ಪಿನ ಆರೋಗ್ಯಕರ ಜೀವನ ಇದು ಭವಿಷ್ಯತ್ತು ಪೀಳಿಗೆರು ರಕ್ಷಿಸುಗುಬೇನಾಯಿಟ್ಟು ಈ ನಾಲ್ಗೋರು ಮಹತ್ವ ಕೊಡುಕೊಂಡಂತೆ ವಿಶ್ವ ಆರೋಗ್ಯ ಸಂಸ್ಥೆ ಕೂಡ ಕರೆ ಕೊಡುಕರು. ತಂಬಾಕು ಸೇವನೆರು ದುಶ್ಚಟತ್ತಿಗೆ ದಾಸರಾಯಿಟ್ಟು ವಿಶ್ವದಲ್ಲಿ ಪ್ರತಿ ವರ್ಷ ಸುಮಾರು 80 ಲಕ್ಷ ಆಲ್ಮಾರು ಮರ್ಚುಂಟುಲಾರ ಚಂತ ಕೊರಿಯ ವರದಿಂಗ ಕೂಡ ಚೆಲ್ರೆ. ಭಾರತದಲ್ಲಿ 13 ಲಕ್ಷ ಯಾರ ಆಲ್ಮಾರು ತಂಬಾಕು ದುಷ್ಪರಿಣಾಮತ್ತಿಗೆ ಬಲಿಯಾಯಂಟುಲಾರು. ಯುವ ಪೀಳಿಗೆ ಈ ತಂಬಾಕು ದುಶ್ಚಟತ್ತಿಗೆ ಬೂಲ್ಡೆದರೆ ತಡೆಯಿರೋ ಒಂದು ಸವಾಲು ಕೂಡ ಐತಿನಂಗೆ. ಇಪ್ಪರ್ತಿಗೆ ಈ ದುಶ್ಚಟತ್ತಿಗೆ ಒಳಗಾಯಂಗಲು ಅಂಗಲ ಪರ್ತುಕೊಂಬಂಡದು ಕೂಡ ಬೆಲ್ಲೋರು ಸವಾಲು ಕೂಡ ಐತಿಕ್ರೆ. ಇಪ್ಪತ್ತ ಕಾಲದಲ್ಲಿ ಇಂಗಂತವ್ರ ಚಟತ್ತಿಗೆ ಅದೇ ತರಮ ಬಾಲಕಾರು ಕೂಡ ಒಳಗಾಯಂಟುಲಾರು ಚೊಲ್ರಂಕೆತ್ತು ಅವರು ಸತ್ಯ ಇಟ್ಟಿಕ್ರೆ. ತಪ್ಪು ಕೊಡುಕರಂಕೆತ್ತು ಕೊರಿಯ ಜಾಹೀರಾತು ನಿಂಡಿತು ಕೂಡ ಅದು ಮಲ್ಲಂಟಿ ಕೊರಿಯ ಸೆಲೆಬ್ರೇಟರಿಂಗಲೇ ಅನುಕರಣೆ ಆಕೃತಿಲು ಕೊಂಡಿತು. ಬೇರೆ ಬೇರೆ ಕಾರಣದಲ್ಲಿ ನಿಂಡಿತು ಧೂಮಪಾನದ ಚಟ ಅಂಟಿಯುಂಟು. ಅನೇಕ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯ ಆರೋಗ್ಯ ಆರ್ಥಿಕ ಸಮಸ್ಯೆಗೂ ಕೂಡ ಅದೇ ತರಮ ಬಾಲಕಾರು ಒಳಗಾಯಂಟುಲಾರು. ಒತ್ತಡ ಕೊರಡಿ ಹಾಕೋಗು ಧೂಮಪಾನ ಸಹಕಾರಿ. ಅದಲ್ಲಿ ನಿಂಡುತ್ತೆ ಸಂದೋಲ ಜಾಸ್ತಿ ಅವರು ಧೈರ್ಯ ಬಂಡು ಚೊಲ್ರಂಕೆತ್ತೋ ತಪ್ಪು ಕಲ್ಪನೆಗ ಆಲ್ಮಾರ್ಲು ಮೂಡಿಟ್ಟುಳ್ಳದು ಕೂಡ ದುರದೃಷ್ಟಕರ. ಬೀಡಿ ಐಟಿಕು, ಸಿಗರೇಟ್ ಐಟಿಕು, ಗುಡ್ಕಾ ಐಟಿಕು, ಜರ್ದಾ ಐಟಿಕು, ನಶೆ ಐಟಿಕು, ಹುಕ್ಕಾ ಐಟಿಕು ಇಂಗಿನ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಲೂ ಕೂಡ ತಂಬಾಕು ಉತ್ಪನ್ನತ್ತು ಸೇವಿಸಿರಾರು. ತಂಬಾಕುಲುಳ್ಳಂಕೆತ್ತು 100 ವಿಷಕಾರಕ ಪಿನ ಎಲ್ವೊ ಕ್ಯಾನ್ಸರ್ಕಾರಕ ರಾಸಾಯನಿಕ ಅದನ್ನಂಗಲೆ ಶ್ವಾಸಕೋಶದಲ್ಲಿ ನಿಂಡುತ್ತೆ. ಅದೇ ಶ್ವಾಸಕೋಶತೆ ಕ್ಯಾನ್ಸರ್, ನಾವುಡು ಕ್ಯಾನ್ಸರ್, ತೊಂಡೆರೆ ಕ್ಯಾನ್ಸರ್, ಶ್ವಾಸಕೋಶತೆ ಸೋಂಕು, ಚಮೆ ಇಂಗಿನ ಬೇರೆ ಗುಣಪಡಿಸೋಗು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ತಂಕೆತ್ತು ಭಯಂಕರ ರೋಗತಿಗೂ ಕೂಡ ಕಾರಣ ಇತ್ತುಬೋಂಡು. ಅದಕ್ಕೊಂಡಿತ್ತು ತಂಬಾಕು ನಿಯಂತ್ರಣತ್ತಿಗೆ ಬೇನಾಯಿಟ್ಟು ಕೇಂದ್ರ ಪಿನ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಂಗ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲುಳ್ಳಂಕೆತ್ತು ಯೋಜನೆಗಳು ಹಮ್ಮಿಯಂಗು ಆಲ್ಮಾರ್ಡು ಈ ಚಟ್ಟದಲ್ಲಿ ನಿಂಡುತ್ತೆ ಪರ್ತುಕೊಂಬಂಡದೆ ಬೆಲ್ಲೋರು ಸವಾಲು ಕೂಡ ಇದಿಕ್ರೆ. ಸಾರ್ವಜನಿಕ ಜಾಗ, ಸ್ವರಾಕರೆ ಜಾಗಲು, ಶಾಲೆ ಲೈಟಿಕ್ಕು, ಕಾಲೇಜ್ ಲೈಟಿಕ್ಕು, ರೈಲ್ ಐಟಿಕ್ಕು, ಬಸ್ ಐಟಿಕ್ಕು ಇಂಗಿನ ವಿಮಾನ ನಿಲ್ದಾಣದಲ್ಲೂ ಕೂಡ ಈ ಕಟ್ಟುನಿಟ್ಟಾಯಿಟ್ಟು ಧೂಮಪಾನ ನಿಯಂತ್ರಣ ಕೂಡ ಹಾಕಿಕೊಂಡುಳ್ಳಾರೆ. ಆ ಮೂಲಕ ಪರ್ಯಾಯ ಧೂಮಪಾನದಲ್ಲಿ ನಿಂಡುತ್ತೆ 1000 ಆಲ್ಮಾರ್ಡು ಕೂಡ ರಕ್ಷಿಸಿ ಉಂಟುಳ್ಳಾರು. ಚೊಲ್ರದು ಕೂಡ ಒಂದು ಸೈಡ್ಲ ಸಮಾಧಾನ ತಂಡಂಕೆತ್ತವರು ವಿಚಾರ. ರಾಜ್ಯದ ಎಲ್ಲ ಜಿಲ್ಲಾ ಆಸ್ಪತ್ರೆಗಳು ತಂಬಾಕು ವ್ಯಸನಮುಕ್ತ ಕೇಂದ್ರತ್ತು ಕೂಡ ಸ್ಥಾಪಿಸಿ ಉಂಟುಳ್ಳಾರು. ವೈಯಕ್ತಿಕ ಪಿನ ಕೌಟುಂಬಿಕ ಆಪ್ತ ಸಮಾಲೋಚನೆ ಕೂಡ ಕೊಡ್ತುಂಟುಳ್ಳಾರು. ಸಾರ್ವಜನಿಕ ಮಾರು ಈ ಕೇಂದ್ರದಲ್ಲಿ ಕಿಟ್ಟಿಯುಂಟುಳ್ಳಂಕೆತ್ತು ಆರೋಗ್ಯ ಸೇವೆಯರು ಕೂಡ ಪಡೆಯೋಳ. ದೂರವಾಣಿ ಮೂಲಕವೂ ಕೂಡ ಆಪ್ತ ಸಮಾಲೋಚನೆ ಕೊಡುಕರಾರು. ಸ್ವಯಂ ಪ್ರೇರಿತಮಾಯಿಟ್ಟು ಈ ಧೂಮಪಾನದ ಚಟತ್ತು ಬುಡೋಗು ಬಯಸುಯಂಟುಳ್ಳಂಕು ಕೂಡ ಇದರ ಸುವರ್ಣ ಅವಕಾಶ ಕೂಡ ಇತ್ತುಂಡು. ತಂಬಾಕು ನಿಯಂತ್ರಣ ಕಾಯ್ದೆ ಪಿನ ಅನೇಕ ಯೋಜನೆ ಜಾರಿಲಿಂದಂಗು ತಂಬಾಕು ಸೇವನೆರು ಪ್ರಮಾಣ ಕೊರಡಿಯಾಯುಂಟಿಲ್ಲ ಚೊಲ್ರದು ಕೂಡ ಒಂದು ಸೈಡ್ಲು ಆತಂಕಕಾರಿ ವಿಚಾರ. ಸರ್ಕಾರ, ಸರ್ಕಾರೇತರ ಸಂಘ ಸಂಸ್ಥೆಂಗ, ಮನೋವೈದ್ಯ ಮಾರು, ಶಿಕ್ಷಣ ಸಂಸ್ಥೆಂಗ, ಆಪ್ತ ಸಮಾಲೋಚಕ ಮಾರು ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಯಿಟ್ಟು ಶ್ರಮಿಸಿ ಹಂಗೆ ಈ ತಂಬಾಕು ಮುಕ್ತ ಗ್ರಾಮ, ತಂಬಾಕು ಮುಕ್ತ ನಗರ, ಕುಟುಂಬ ನಿರ್ಮಾಣ ಅಸಾಧ್ಯ ಖಂಡಿತವಾಯಿಟ್ಟುಮಲ್ಲ. ನಂಗಲೆ ಆರೋಗ್ಯ ಕಾಪಾಡ್ರ ಒಟ್ಟಿಗೆ ಕುಟುಂಬ ತಂಗಲು ಈ ಚಟದಲ್ಲಿ ನಿಂಡಿತು ದೂರ ಬೈಕರ ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ನಿಂಡಿತು தம்பாக்குரு சட்டத்துக்கு ஒழுகாயிட்டுள்ளங்க. தம்பாக்கு ரஹித்த நாள் டண்டாயங்கும் இ சட்டத்தோ புடகுல்ல பண தொடனாவுரு. இதுக்கு சம்பந்தப்பட்டது கொரியா விசாரங்க கூட நாங்களொட்டிக்கு முன்று சோலிடாரிட்டி யூத் மூமெண்ட் இதரே அத்தியக்ஷாயிட்டுள்ள தஃப்லீல் யூ அயல்ட பழக்கங்க இப்ப கேட்டு வருவா.
2: அதே தேச செல்லும்பனங்களே ஈ தேசத்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் உண்டு, ஒரு சச்சிவாலயம் உண்டு.
3: இப்போ
2: ஆ சச்சிவாலயத்து நமக்கு நேஷனல் யூத் பாலிசி டாக்குற NYP.
3: இப்போ
2: ரீசெண்ட் ஆகிட்டு பரத்து எடுத்து வந்ததாயும் 2021 நேஷனல் யூத் பாலிசி ஏப்ரல் பரத்து வந்தது.
3: இப்போ
2: அதில் இதனால் யூத் கைத்து எந்த ஆக்க ஒரு டீட்டெயில்டு ரோடு மேப்பு ரெடி ஆக்கிறார். அதில் சொல்றது எங்கே சொன்னாங்க, ஒரு 5 ப்ரையாரிட்டி ஏரியா உண்டு. ஆ ஏரியத்தில் சொராக்கணும். எதுக்கு சொன்னாங்க, நாங்கள் யூத் யுவ சம்பன் மூலையுண்டு அதில் முன்னோலு கும்பரக்கும் 5 ஏரியா சொன்னாங்க. ஒன்னாமத்தது எஜுகேஷன் வித்யாபியாசம். அதில் நாங்கள் யூத்துறை யாரும் யாரும் முன்னோல்
3: கும்பரணும்.
2: வரை அகாடமிக் ஆகிட்டு அங்கே நாலேஜ் எடுத்தமே ஆகல, வேற எந்தெல்லாம் நாலேஜ் உண்டு அதெல்லாம் எடுத்துட்டு அங்கே நாங்கள் ரெடி ஆக்கணும். தேசத்தை பிரகதிக்காயிட்டு அங்க எந்தெல்லாம் கொடுக்க கொடுக்க சாத்தியம் உண்டா ஆ டைப்ல அங்கே ரெடி ஆக்கணும்னு சொல்லிட்டு ஆ பாலிசில உள்ளது. அதே பாலிசி ஆயிட்டு சாலிடாரிட்டி யூத் மூமெண்ட் இது ஜெண்டாமத்து இது பாலிசி சொன்னாங்க. ஒரு யூத் டெவலப்மெண்ட், யூத் லீடர்ஷிப் பின்ன டெவலப்மெண்ட் சேர்ந்து யூத் ஃபேஸ் ஆக்கிற செம்மே சவால் இக்கர் எவ்வளே இது சமாஜத்தில் செம்மை ஃபேஸ் ஆக்கிற சவால். இதெல்லாம் எங்கே எதிரிசா உடனே யூத் அங்கே மைக்ரேட் ஆவான் வேற கண்ட்ரிக்கு போன்ட்டு உடனே இந்த ஒன்று ஆக்குறேன் கண்டுட்டாங்க. ஒரு நெல்பீத்தில் சேர்க்கிற போலத்தே ஒரு ஒரு சொசைட்டி உண்டாக்குறது அங்கத்தே காரியக்கிரம எல்லாம் ஆக்கணும் சேர்ந்து நாங்கள் கேந்திர சர்க்காரத்து சச்சிவாலய ஈவன் NYP செல்றேன். அதே சொசைட்டிக்கு சாலிடாரிட்டி யூத் மூமெண்ட் ஆகப்போண்டு. மூணாவது பாயிண்ட் எந்த வச்சிருந்தாங்க, எம்ப்ளாய்மெண்ட் பின் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணிட்டு உத்தியோக பின் உத்தியம கௌசல இல்ல சமஸ்ய உத்தியோக நிருத்தியோக செல்றது. அப்ப அதே சொன்னு திச்சுமையாவல. இப்ப யூத்துல எந்தெல்லாம் அவகாசம் உண்டு நாங்க நோக்கிட்டு அங்க உத்தியோகம் உண்டாக்குறோம் போல இல்லாட்டி அங்க என்ன ஒரு பிசினஸ் தொடங்குற போல இயற்கை ஒரு அவகாசத்தை முட்டா நாங்கள் யூத்துரை கொம்மண்ட போல ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நீங்கள் வந்து எத்தனை இம்பார்ட்டன் வரே பைசா மேமே ஆகல. ஒரு ஆரோக்கியகர சமாஜம் வேணும். யூத்து ஆரோக்கியகரமாயிட்டு மாத்திர ஆரோக்கியகர ஒரு ஒரு ராஷ்டிர நிர்மாணம் சாத்தியம். நாங்கள் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் உண்டு.
3: ஓகே,
2: அது ஒரு ரிப்போர்ட் தந்து முன்னாள் ஒரு ரிப்போர்ட் தந்து ஆ ரிப்போர்ட்ல அது செல்று ஈ தேசத்தை 8 கோடி ஆல்மா 5 கோடி ஆல்மாறு கெனபிஸ் செல்ற ஒரு ஒரு மாதக்க வசனம் அது யூஸ் ஆக்கி விட்டுள்ளாருன்ட்டு அதுக்கு பலியாகிறார். 8.5 லட்சத்தில் ஆல்மாறு இன்ஜெக்ஷன் போலத்த நீங்க காணுவா இந்த யோட எங்க மாதக்க வசனத்தை போட்டோ பருமாமா இல்லை வீடியோ காணுமாமா இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒரு இந்த மாதிரி நசுக்கு போன்ற போலத்தது நமக்கு காணுவோம். அங்கத்து சாதனை 8.5 லட்சம் ஆல்மாறு அதுக்கு பலியாகிறாரு சொல்றது ஒரு ரிப்போர்ட் தண்டது. அதெல்லாம்ட்டு சுமார் 7 கோடி ரத்தம் ஒரு 30 கோடி ரத்தம் ஆல்மாறு மத்திய இங்கத்ததெல்லாம் உண்டல்ல இங்கத்ததுல ரெகுலர் ஆயிடுச்சு. அங்கே அங்கே நிம்மதி காணவு பயசி உண்டுள்ளாருன்ட்டு இங்கத்தை ரிப்போர்ட் தண்டு. அப்போ இது எத்தனை டேஞ்சரஸ் நோக்கம் சொன்னால் இந்த தேசம் எங்கே வச்சுருந்தேன்ட்டாங்க. இந்த தேசத்தில் 140 கோடி ஜனசங்கியா ப்ளஸ் மண்டலம் 140 கோடி ஜனசங்கியில் 100 கோடி ரத்திர ஆறுல இருக்கேட்டாங்க. 40 வருஷ கீழே பாலக்கார் யுவக்கமார் அப்போ நீங்கள் பார்க்க 100 கோடி ரத்திர ஆல்மார் இதுக்கு என்ட்ராயிட்டாங்க. மாதக்க வசனத்துக்கு என்ற இந்திர வவஸ்தை சொன்னாங்க. பாரி ஸ்பீடில் சொன்னாங்க பாரி ஒரு ஸ்பீடில் ஈ மாதக்க வசன ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதுக்கு காரணம் உண்டு. இந்தியா சொல்றது என்ன சொன்னாங்க, ஒரு ஒரு ஈ விஷயத்துல இது மாதக்க வசனா இல்லை மாதக்க திரவிய சாகாட்டா சொல்றாங்க ஈ விஷயத்துல நீங்களே கண்ட்ரியா நினைச்சிருந்தேன் ஒரு சாண்ட்விச் போல ஒரு சைடுல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் இதுல நீங்க கோல்டன் கிரசன்ட் சொல்றேன் பங்கார மாதாண்ட் பரிசந்தத்து பேர் இன்னொரு சைடுல நாங்கள் இப்பர் சைடுல கோல்டன் ட்ரையாங்கல் சிந்து பங்கார் திரிபுஜா திரிகோணம் இதெல்லாம் சொல்லலாம். அதுல தாய்லாண்டு மயன்மார் லாவோசு வியட்நாமு ஈஜெண்ட் பிளேஸ் பண்ணு ஈஜெண்ட் பிளேஸ்ல நீங்கள் ஓபியம் சொல்ற சாமான் ஹையஸ்ட் ப்ரொடியூஸ் அவரே ஜாகாயிட்டு இது வேர்ல்டுல சச்சிவாலயமே ஒரு ரிப்போர்ட் பரத்திட்டது அது ரிப்போர்ட் ஆகிற பஞ்சாபு நீங்கள் ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேசம் ஈ சைடுல நீங்கள் சிக்கிம் மிசோராம் அஸ்ஸாம் மணிப்பூர் ஈ ஜெண்டும் ஒன்று கோல்டன் கிரசன்ட்டுக்கும் இன்னொன்று கோல்டன் ட்ரையாங்கலுக்கும் முட்டை முட்டையில் உள்ளது ஆ ஜாகைக்கு என்ற அவர் இது அங்கேத்து கீழ்வரகு செம்ம நேரம் வேண்டாம் எவ்வளோ ஈ நார்த் இந்தியா நாங்கள் சொல்ற ஜாகி அவுட்ரு நீங்கள் நாங்கள் நாங்கள் அவுத்துற பாதிக்கு பிறகு அது செம்ம நேரம் வேண்டாம் நாங்கள் ஈ ஜூன் நாங்கள் கல்வி ஜூன்ல இன்டர்நேஷனல் ட்ரக் அது விரோதி தினம் ஆகிட்டு ஆச்சரணை ஆக்குற ஜூன்ல அப்போ ஆ டைமில் நாங்களோட மைக்காலத்து போலீஸ் ரங்கம் எந்தாக்கியார் ஈ அங்கே பிடிச்சி ட்ரக்ஸ் காஞ்சா அஃபீம் ஹெராயின் எல்லாம் இருந்துண்டா அதிலெல்லாம் ஒன்று டெஸ்ட்ரோய் ஆக்குறவர் போகாம ஆக்கியார் நீங்கள் ஷாக்கோ கேட்டேன்ட்டேங்க சுமார் 600 kg ரத்திர காஞ்சா 200 g ரத்திர ஹெராயின் அங்கே நாசாக்கிய விட இதுக்கு நீங்கள் கையை கிட்டாது இது கிட்டாதது எத்தனை உண்டு அது வேண்டிய எத்திர ஜண்டு கூட்டி மூணு கூட்டி நல்ல பண்ணு இத்தனை பல பிஸ்னஸ் ஆக்கும்போ ஆனால் அதுக்கு அவளா பிஸ்னஸ் சக்சஸ் ஆகும் வேற வேற வேற வேற ரூட்டு தேடித்து நீங்கள உத்தர பாயிலுக்கு நீங்களே மக்களை முட்டாங்க பந்த தீர்த்து சமயம் நேரம் வேண்டாம் நீங்க ஜாகர்த்தாக்கிலே அத்தரும் பயண காட்டிக்கிறது ஈ சிஸ்டம் பல இதுல ஒரு வெள்ளி ஒரு இது பிடிக்காட்டா இப்ப குடிக்கிறார் நீங்க மனபன் நீங்க அதை கண்டுபிடிக்க சிகரெட் வலிக்கிறார் நீங்க ஸ்மெல் ஆனா அதே போல சாக்லேட் வந்து தின்னுட்டாங்க பஸ் நீங்க பிடி வராது காஞ்சாங்கனால எனக்கு மனமே இல்லை அங்கே எடுத்து நீங்க பிடியாவில்ல அங்கே எப்போ அதனால வயலண்ட் ஸ்டேஜுக்கு அதை எடுத்து எடுத்து எடுத்து 25 வருஷம் இங்கே நல்லா கழிஞ்சிட்டாம்போ அது கிட்டா தப்பாங்க வயலண்ட் ஆகிறார் அப்பவே பிடி ஆகிற நீங்க நமக்க போயாரு அத்தனை பயண கட்டிக்கிற மாதக்க வசனம் இது கொண்டு நஷ்டம் இது எல்லாம் எல்லாத்துல நஷ்டமே அங்கே ஜாபு போடல அங்கே ஜாபு போயிடலன்ட்டாங்க ஃபேமிலி ப்ராப்ளம் சொசைட்டில அங்கே செப்பரேட் ஆகிறார் லீகல் இஷ்யூஸ் ஆகுறாரு அங்கே கிரைமாக்க தொடங்குறாரு ஒரு 3 வருஷத்து முன்னாலும் எனப்போய யூனிவர்சிட்டி தாங்க ஈ தட்சிண கன்னடா உடுப்பி காசரகோடு ஈ ஏரியத்து பிரின்சிபல் ஸ்கூல் பிரின்சிபல்மாரெல்லாம் பிரிச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆக்கியார் ஈ மாதக்க வசனத்தை எங்கே ஸ்கூல்களை என்றார் மக்கள் எல்லாம் எங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸில் அப்போ அவட அப்பத்து எஸ்பி ஆகிட்டு இந்த பூஷன் போர்ஸ் செல்ரு நீங்கள் மக்கள் கொடுக்குற பாக்கெட் மணி இருந்துண்டா அதுவாட்டிக்கு இதில் நூலான்ட்டு நீங்கள் பலவரையும் பாக்கெட் மணி கொடுக்குறாரு நீங்கள் அங்கே மேல் நோக்கலை எந்த நிகழ்வைக்கல அது கொண்டு தட்டிக்கிற ஒரு மாதக்க திரவிய அங்கே ஸ்லோலி அது என்ட்ரு ஆகிற ஃபர்ஸ்ட் அங்கே சிகரெட் பலிக்கிறோம் ஒரு மஜத்து கைத்து ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி சிகரெட்டில் இந்த ஒரு ஒரு இதுக்கு விஷயம் எல்லாரும் பலிக்கிறார் சிகரெட்டு நானும் பலிக்கிறேன் அது மெல்ல மெல்ல இருந்துடாவும் நீங்கள் சிகரெட்டு தம்பாக்கு இருந்துண்டா தம்பாக்கு மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல நீங்கள் அதில் எடுத்துட்டு அதில் ஒழுங்கா காஞ்சம்மா இன்னொன்னா என்ட்ரு ஆகிறது ஸ்லோலி நீங்கள் அதுக்கு டெவலப் ஆகிறார் முன்னேற்ற ஒரு ரிப்போர்ட் என்னங்களே ஜேவியர் காலேஜ் மும்பை ஒரு ஒரு ரிப்போர்ட் எடுக்கிற அது சொல்ற இதே வருஷத்தை கீழ்றாங்க உண்டல்லே அங்க 80% அங்கே பாப்புலேஷன் டோட்டல் பாப்புலேஷன் 80% ஆள்மாரு ஈ ஆல்கோஹாலுக்கு அடிக்ட் ஆயிடாரு நமக்கு கொஞ்சம் நம்மள எல்லா கெடுக்கிற மூளை எது கண்டேங்க மத்திய ஒன்னுக்கு ஒன்னு ஒன்னுக்கு ஒன்னு அயம் போடும் நாங்க நிகழ்ச்சியில் கண்டேங்க முட்டாரும் ஒரு யுவக்கா ஒரு வித்தியார்த்தி ஆறும் மாத கவசனத்துக்கு உலக ஐராச்சந்திரனுக்கு பிரிவிட்டு கண்டாங்க அவங்க பாஹ்ய கனெக்ஷன் வந்துண்டா அது ஸ்டாப் ஆக்க பிரயத்னாக்கணும் அது அல்லாண்டு நாங்கள் செம்ம கவுன்சிலிங் சென்டர் உண்டு சலஹா கேந்திர அளவுண்டு இப்போ சலஹா கேந்திரத்துக்கு அங்கே குட்டியம் போவா பிரைவேட்டும் உண்டு சரக்காரியும் உண்டு இப்போ ஜெண்டு மொத்தம் அங்கே குட்டியை போயிட்டு அங்கு பராபரி கவுன்சிலிங் ஆக்க இப்போ நாங்கள் நாங்கள் கவுன்சிலிங் சொல்லும்போது நாங்கள் மைக்கால் தோற்பு கவுன்சிலிங் உண்டு அது ஹில்டா ராயப்பன் ஐமன் நடப்பாட்டுறது ஐமன் மட்டும் செம்மையத்தை கேஸ் பண்ணு கும்மா அப்ப மாறு புல்பிட்டு பண்றவர் எங்கனா எங்கனா நாங்கள மக்கள் நீங்க பச்சவாக்கோரும் நண்ட மக்கள் நானும் பெத்து நானும் நண்ட வைத்து நான் ஒன்று வச்சுட்டு இத்தனை பையாக்க நண்ட நானும் அது தின்பத்து நண்பர் நீங்க நான் கொள்றேன் சொல்றான் நக்கு எந்த நக்கு எந்துக்கு சேர்க்கணும்ட்டு ஐமா கேட்கறேன் ஆம் உம்மா மாறு வந்து புல்பிடும் போ நாங்கள கை தடியல பிறக்கிறேன்ட்டு அதுல இடையில வச்சுத்து அங்க பண்டாரு மக்கா பண்ணிட்டு டாய்லெட்ல பாத்ரூம் கண்ட கட்டில தைக்கிறாரு அவரு இங்க பலிக்கிறாரு இங்க அங்க பிடியாவில்லன்ட்டு இங்க எந்திராக்கிட்டு உள்ளாரு இங்க பிடியாப்பா ஒரு வர்க்கத்துல காணக்கிட்ட அதுல ஸ்லம் ஏரியத்துல பெரிய அலமாரி பல்ட்டு ஜனம் கேட்கிறாரு அதனால மக்கள் எல்லாம் அது காண கேட்டு ஒரு பைசா மக்கள் பல்கோ கிட்ட மாத்தி ஆட்டிக்கிறாது பெட்லர்ஸ் மாதிரி சொன்ன சாகா டாக்குறாங்க பலத்த சொன்ன பட கேட்டதில்ல அது இங்க வித்யார்த்தி மாற நடுவில் அதான் அதுக்கு பலியா அவர் கேட்டேன் அதாட்டிக்கிறாங்க மார்க்கெட் ஸ்பீட் மார்க்கெட் அது நீங்க சகாப்பாட்டி ஆகிட்டு கண்டேன் போய் போய் அதே போல டேஸ்ட் அதுவும் வெள்ள வரும்போ எல்லாம் போடணும் ஜாக்கிரண்ட
3: சோத்ருங்களே இது இண்டத்தோ விஸ்வ தம்பாக்கு ரஹித நாள்டோ பாகமாயிட்டு கொரிய விசாரங்க தம்பாக்கு நியந்திரண காய்தரு கட்டுநீட்டாயிட்டு பாலிசித்து தம்பாக்கு முக்த பிரதேசத்தை நாங்கள் நிர்மண ஆக்க சொல்றேங்க தோற பழக்க தொட்டுக்கு இண்டத்த காரியக்கிரமத்தை நிப்பாட்டுள்ள கேட்டோண்டிக்கிற இது ரேடி சாரங்கு 107.8 FM ரங்கு ரங்கு ஜீவனா

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.